0: music now. Lotus FM. It's all about the music. You are listening to Insane Ave. You are listening to Insane Ave on Lotus FM.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிசை மழை நிகழ்ச்சி வருகும்பவர் தனசீலன் துரைசாமி. உங்களுடைய அற்புதமான தமிழ் நிகழ்ச்சி வாரந்தோறும் 6 மணியிலிருந்து 7 மணி வரை. இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 நம்முடைய நிதி விளக்கம் மற்றும் 6:30 உங்களுடைய தமிழ் பாடம். தென்னாப்பிரிக்காவில் இந்த ஜூன் மாதம் ஒரு மிக முக்கியமான மாதமாகும். இதை இளைஞர்கள் மாதமாக கொண்டாடுகிறோம். ஆகவே இம்மாலை இனிசை மழையில் இரு இளைஞர்களோடு கிவானியா துரைசாமி மற்றும் குவினேஸ்வரி சாம்சன் இவர்களோடு ஒரு அருமையான பேட்டி. வணக்கம் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு யூ ஆன் திஸ் பியூட்டிஃபுல் ஃப்ரைடே ஈவினிங் த 19th of June 2026. திஸ் இஸ் லோட்டஸ் எஃப்எம் அண்ட் யோர் டியூன் இன் டு இனிசை மழை வித் மீ தனசீலன் துரைசாமி. யோர் அவர் ஆஃப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் வீக்லி எவ்ரி ஃப்ரைடேஸ் பிட்வீன் 6 and 7 PM. You can look forward to your weekly features in the respective time slots. That's your ethical sayings at 6:15 p.m. and your Tamil lessons at 6:45. In South Africa, the month of June is regarded as a youth month, and this past Tuesday, the 16th of June, we celebrated Youth Day. Now, this evening on the program, we interview two young ladies who are making great strides in the promotion and propagation of the Tamil language. இப்பொழுது ஒரு அருமையான பாடலால் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். We take start the program this evening with a beautiful film song.

0: It taught me responsibility and resilience, and it got me out of my comfort zone.
1: We would just love everyone in the country to go and stream it, support the boys, and have a good time during the World Cup.
2: Since I've joined, I've only made new friends, had great experiences, and learnt sort of skills that I've taken with me throughout primary school and high school.
3: The phrase "batsatsi bafana batsatsi" means take them, boys, take them on, don't be scared.
4: Keeping the youth allowed.
5: Just believe in yourself. When you are young, you can change the world.
6: Lotus FM. Lotus FM.
7: Yeah. Yeah.
6: Share the experience. Share the experience. You are listening to Inusay Mabe. You are listening to Inusay Mabe on Lotus FM.
8: மீண்டும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிசை மழை நிகழ்ச்சி வழங்குபவர் தனசீலன் துரைசாமி. இப்பொழுது மணி 6:15. இன்றைய நீதி விளக்கம் உங்களுக்காக ஒரு நல்ல பகுதியை தேர்ந்தெடுத்தேன். This evening, for our ethical sayings, I have chosen a beautiful piece for you. ஒரு நாள் நீங்கள் உணர்ந்து கொள்ளும் 9 விஷயங்கள், அதாவது 9 things that you will one day realize. முதலாவது, உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு சில வேளை மட்டுமே சாப்பிடுகிறீர்கள். உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு சில வேளை மட்டுமே சாப்பிடுகிறீர்கள். No matter how much money you have, you still eat only a few meals a day. No matter how much money you have, you still eat only a few meals a day. அடுத்தது, வீடு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு படுக்கையில் தான் உறங்குவீர்கள். வீடு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு படுக்கையில் தான் உறங்குகிறீர்கள். No matter how big the house is, you sleep on just one bed. No matter how big the house is, you sleep on just one bed. அடுத்தது, ஒருவர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் காலப்போக்கில் அழகு மாங்கிவிடும். ஒருவர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் காலப்போக்கில் அழகு மங்கிவிடும். அதாவது, No matter how beautiful one is, beauty fades with time. No matter how beautiful one is, beauty fades with time. நான்காவது, உங்களுக்கு எத்தனை பேரை தெரிந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள். உங்களுக்கு எத்தனை பேரை தெரிந்திருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள். No matter how many people you know, only a few will remain with you till the end. No matter how many people you know, only a few will remain with you till the end. கடைசியாவது, ஒவ்வொரு காலையும் கண் விழிப்பதே ஒரு வரம். ஒவ்வொரு காலையும் கண் விழிப்பதே ஒரு வரம். Waking up each morning is already a gift. Waking up each morning is already a gift. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு சில வேளை மட்டுமே சாப்பிடுகிறீர்கள். No matter how much money you have, you still eat only a few meals a day. வீடு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு படுக்கையில் தான் உறங்குகிறீர்கள். No matter how big the house is, you sleep on just one bed. ஒருவர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் காலப்போக்கில் அழகு மங்கிவிடும். No matter how beautiful one is, beauty fades with time. நான்காவது, உங்களுக்கு எத்தனை பேரை தெரிந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள். No matter how many people you know, only a few will remain with you till the end. கடைசியாவது, ஒவ்வொரு காலையும் கண் விழிப்பதே ஒரு வரம். Waking up each morning இஸ் ஆல்ரெடி ஏ கிஃப்ட். இது உங்களுடைய நீதி விளக்கம். அடுத்த வாரம் இந்த பாடம் தொடரும். கேட்டு தவறாதீர்கள். டோன்ட் ஃபர்கெட் டு கேட்ச் த அதர் ஹாஃப் ஆஃப் திஸ் லெசன் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். We go to an ad break and the program continues. மறுக்காதீர்கள். 6:30 அந்த பேட்டி செல்வி கிவானியா துரைசாமி அவர்களோடு மற்றும் செல்வி குவனேஸ்ரீ சாம்சன் அவர்களோடு. And don't forget that interview coming up at 6:30 with கிவானியா துரைசாமி and குவனேஸ்ரீ சாம்சன்.
4: The countdown to Africa's greatest horse racing and social event is on. On Saturday, 4 July, the Hollywood Bets Durban July takes over Hollywood Bets Greyville Racecourse in a dazzling celebration of country allure, where style and entertainment take center stage. Your general access ticket also unlocks an incredible live music experience featuring Grammy Award-winning artists Zakes Bantwini and the ensemble, and some of Mzansi's biggest stars like Mikasa, Will Lindley, Tamara Day, Vicky Sampson, Supreme 3, Will Reyes, and Angel Masibugo. Country charm meets rustic glamour in a celebration like no other. Be part of one of South Africa's most iconic events. Get your tickets now at Ticket Pro.
6: It's your station. It's your music. It's Lotus FM. Lotus FM. You're listening to Inese Marae, Fridays 6 to 7 p.m. on Lotus FM.

0: Hi, South Africa. I'm Michael Owen. If you appreciate world-class sport and a great occasion, the Hollywoodbet Durban July is the place to be. The theme for 2026 is Country Allure, which sees the rustic style of the countryside meet the cosmopolitan cool of the city. On Saturday, the 4th of July, it all comes together at Hollywoodbet's Greyville, Africa's greatest horse racing and social event. I'll see you there.
1: Lotus FM. Share the experience. You're listening to Inosam Array. Fridays 6 to 7 p.m. on Lotus FM.
2: Vanakkam Dhanaseelan. Thank you for lovely music on a Friday evening. I really love it. God bless you. Lots of love from Susan Woodley from PMB.
3: Namaste, Chetan Senan. Hope you're well and love having you on the airwaves of Lotus FM. Look forward to your show every Friday. Sending lots of love to Prema and Sharon Kandasamy as they bid farewell to their dear mom today. May God give you strength and fill your home with peace. Sending a shout out to my daughters Geraldine and Deandria, son-in-law Owen, and grandsons McKayden and Thivesh, blessed with the most amazing family. Annette Premlaw.
4: Vanakkam Anna, Nikki and Nandri for an awesome show. Always a pleasure listening to you speaking Tamil and keeping our culture alive. Wishing Bianca Lal Bahadur a very happy birthday. Purindanal Vartigal to her. Yeah. Have a safe and blessed evening. Safe travels home. Lots of love. Megi Chachi Surinapa.
5: Vanakkam Dhanaseelan. Thank you for an awesome, amazing show. I'm loving the music. It's so classical. I love Tamil. And you're doing a splendid job. To you, a very happy Father's Day for Sunday. And many blessings. And to your loving family, a blessed weekend. And thank you. And to my dad, my children's dad, my brothers, and everyone in the heavenly abode, happy Father's Day to them, and also to the ones around the world. God's blessings upon every dad. Lots of love. Ranjini Reddy, Mika Nandri.
6: Vanakkam Dhanaseelan Anna. Anivarukkum aasirvadikkappatta vellikkizhamaiyagavum varavirukkum vaarum irudhi inimaiyagavum amaya vaazhthugiren. Mattum en amma Megi Chettikku en anbaiyum nal vaazhthugalaiyum அனுப்புகிறேன். அவர் விரைவில் குணமாடியாவும் வேண்டுகிறேன். மற்றும் உங்களுக்கும் ஆசீர்வாதிக்கப்பட்ட மாலை பொழுதாக அமையட்டும். வணக்கம் தனசீலன் அண்ணா. ஹியர்ஸ் விஷிங் எவ்ரி ஒன் அ பிளஸ் ஃப்ரைடே அண்ட் அ குட் வீக்கெண்ட் அஹெட். சென்டிங் லவ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு மை மதர் மேகி செட்டி அண்ட் விஷிங் ஹர் ஸ்பீடி ரிகவரி. யூ ஆல்சோ ஹாவ் அ பிளஸ் வீக் வீக்கெண்ட் அண்ட் ஈவினிங் அஹெட். லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் சீலன் அண்ட் மேகி செட்டி இன் சவேனா பார்க்.
7: Vanakkam, Brother Dhanaseelan, trust you well. Enjoyed your beautiful Tamil lessons and the songs. Well done to the two students. Have a blessed evening. God bless. Lots of love. Tina Naiko, Chakra.
8: Vanakkam to you, Dhanaseelan Darsame. Vanakkam to our Isaimala. I thank you for that lovely program. I admire those two girls and I hope they continue with their studies and singing, and you take care and you go safe to your loved one. I would
9: Vanakkam and Sairam. To you, Dhanaseelan Dharasamy, looking forward to the 1 hour show of yours. You play the most beautiful song every Friday. Enjoy it very much. Thank you for an awesome show, Padma Chetty.
10: உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி அந்த அருமையான செய்திகளுக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் தோஸ் பியூட்டிஃபுல் மெசேஜஸ் தட் கேம் த்ரூ. இப்பொழுது மணி 6:15, இட் இஸ் நவ் குவார்ட்டர் டு 7. நம்முடைய தமிழ் பாடம். வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிக முக்கியமான நாள் ஆகும். தந்தையர் தினம் நாளாக கொண்டாடுகிறோம். திஸ் கமிங் சண்டே இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் டே. எஸ், வி செலிப்ரேட் ஃபாதர்ஸ் டே. அண்ட் வித் தட், டுடேஸ் தமிழ் லெசன் இஸ் பேஸ்ட் ஆன் தி டியூட்டிஸ் ஆஃப் ஏ ஃபாதர். தந்தையானவர் குடும்பத்திற்கு தலைவர். தந்தையானவர் குடும்பத்திற்கு தலைவர், அதாவது ஏ ஃபாதர் இஸ் தி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. தந்தையானவர், தந்தை இஸ் ஃபாதர், குடும்பம் இஸ் அ ஃபேமிலி, அண்ட் தலைவர் மீன்ஸ் ஹெட். So the father is the head of the family. Tandeyanavar kudambathitku thalaivar. Adutha vakyam, the next sentence. Avar kudambam munnetram adaiya velai seigirar. Adavadu avar kudambam munnetram adaiya velai seigirar. He works and ensures the growth and progress of the family. Munnetram is the growth and progress of the family. That is his duty to ensure that the family grows and progresses. Adanal naam uduthavum unnavum kavalai illamal padikkavum mudigirathu. Adavathu, because of his hard work, we have clothing, food and the opportunity to study without any worries. Kavalai illamal means without any worries. Uduthavum, clothing, and unnavum is food. So adanal naam uduthavum unnavum kavalai illamal padikkavum mudigirathu. Because of this, we have clothing, food and the opportunity to study without any worry. Thandai namakku kaduvulai pondravar. This is a very very important sentence. Thandai namakku kaduvulai pondravar. Our father, நாம் அவரை மதித்து அவரின் சொல்படி நடப்பது பிள்ளைகளாகிய நமது கடமையாகும். தேர்ஃபோர் நாம் அவரை மதித்து, நாம் அவரை மதித்து மீன்ஸ் வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் ஒபே ஹிம். அவரின் சொல்படி நடப்பது பிள்ளைகளாகிய நமது கடமையாகும். இட் இஸ் த டியூட்டி, கடமை இஸ் டியூட்டி, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த சில்ட்ரன் to respect and obey him at all times. That is what that last sentence means. Agave naam avare madittu avarin solpadi nadappadu pillaigalagiya namadu kadameyagum. Therefore we must respect and obey him, and it is the duty of the children to respect him at all times. Marpodium in the padam paakalam. Let us look at this lesson again. தந்தையானவர் குடும்பத்திற்கு தலைவர். A father is the head of the family. A father is the head of the family. அவர் குடும்பம் முன்னேற்றம் அடைய வேலை செய்கிறார். He works and ensures the growth and progress of the family. அதனால் நாம் உடுத்தவும் உண்ணவும் கவலை இல்லாமல் படிக்கவும் முடிகிறது. Because of this, we have clothing, food and the opportunity to study without any worry. Thandai namakku kaduvulai pondravar. Our father is like God. Agave, therefore, naam avare madithu, we must respect him. Avarin solpadi nadappadu pillaigalagiya namadu kadamaiyagum. It is the duty of the children to obey him at all times. இது உங்களுடைய தமிழ் பாடம். இப்பொழுது ஒரு விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். We now go to an ad break and the program continues right after that.
11: You know, when you just need to relax, become one with yourself again, release and nourish those chakras, we've got just the thing. No green smoothies, no cyclic breathing. Just you, Zabit, and Seven Chakras. It's a different type of game for a special kind of player. Seven Chakras is only available on www.zabit.co.za or on our app. Zabit, roll with us. No persons under the age of 18 years are permitted to gamble. Winners know when to stop. All games are fixed odds betting events. NRGP 0800 006 008 or WhatsApp help to 076 657 0710.
1: Lotus FM. It's all about the music. It's all about the music. Music now. Lotus FM. It's all about the music. You're listening to Inesay Murray. Fridays 6 to 7 p.m. on Lotus FM.

அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் சரேஷன் அவர்கள், மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.